சின்ன சின்ன பொய்களால் தொல்லையே இல்லை. தினம் தினம் கனவிலே நீ வரவில்லை. இருவரின் ரசனை